சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் பி கே பட்டம்மாள் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 55. Thank you.

மேஹரிஷயா தனூர்வர்ஷிஷ்டாகஹ்வரேஷ்டா உக்ரம் வச்சோ அபா ஆவதீத் த்வேஷம் வச்சோ அபா ஆவதீத் ஸ்வாஹா தப்தாயா.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி ஃபாலோவிங் இஸ் கங்காதர அஷ்டகம் பிரசன்டட் பை டாக்டர் எம் கோகுலகிருஷ்ண ஐயர்.
2: மௌலவ் கங்கா சசாங்கௌ கரச்சரணதலே சீதலாங்கா புஜங்காஹ வாமே பாகே தயார்த்ர ஹிமகிரிதனயா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவகனகசபாநாதவோடும் க்வசக்திஹி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம் நித்யம் சிதானந்த ரூபம் நின்ஹுதாசேஷ லோகேஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்பராகேந்திர சாபம் கிருத்திவாசம் பஜே திவ்யசன்மார்க பந்தும் ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சேஃப் புரே நித்யம் சந்நிஹிதம் கிலா கலயிதும் க்ஷீராபிஷேகாதரம் ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்க்கே சஹாயம் நிருணாம் ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரசிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய பஞ்சம ஸ்லோகஹ. ஸ்லோகேஸ்மின் ஸ்வ பாந்தவைஹி சிவாலயே பகவதர்ச்சா பூஜா கைங்கரிய ஹரணரூபா மார்த்திமாபத்யமானஸ்ய திரவிடேஷு ஜாதஸ்ய கஸ்யசித் பிராமணவடோஹோ ஆர்த்திஹந்தாரம் திருவிரிஞ்சிபுர க்ஷேத்ரஸ்திதம் பகவந்தம் மார்க்கசஹாயம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோகஹ. பாலம் ஷைவகுலோத்பவம் பரிஹரத் ஸ்வஜ்ஞாதி பக்ஷாகுலம் கித்யந்தம் தவ மூர்த்னி புஷ்ப நிச்சயம் தாத்தும் சமுத்யத்கரம் திருஷ்ட்வானம்ய விரிஞ்சிரம்ய நகரே பூஜாம் ததீயாம் பஜன் ஆர்த்தத்ராணபராயணஸ்ஸ பகவான் கங்காதரோ மே கதி. இது அன்வயஹ ஏவம் பவதி. விரிஞ்சிரம்ய நகரே சைவகுலோத்பவம் பரிஹரத்ஸ்வ ஜ்ஞாதிபக்ஷாகுலம் தவ மூர்த்னி புஷ்பநிச்சயம் தாத்தும் சமுத்யத்கரம் கித்யந்தம் பாலம் திருஷ்ட்வா யஹ ததீயாம் பூஜாம் பஜன் ஸ்வசிரஹ ஆனம்ய ஆஸ்தே சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. இதி தீக்ஷிதேந்திராணாம் குலதைவஸ்ய திரவிடேஷு திருவிரிஞ்சிபுர க்ஷேத்ரஸ்தித்தஸ்ய மர்கதவல்லீ சமேத ஸ்ரீ மார்க்கசஹாயேஸ்வராலயஸ்ய ஸ்தலபுராணம் வர்ணயந்தி. விரிஞ்சினம்ய நகரே தவ மூர்த்னி புஷ்பநிச்சயம் தாத்தும் சமுத்யத்கரம் கித்யந்தம் சைவகுலோத்பவம் பாலம் திருஷ்ட்வா யஹ ததீயாம் பூஜாம் பஜன் ஸ்வசிரஹ ஆனம்ய ஆஸ்தே சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. இதி விரிஞ்சிரம்ய நகரே திருவிரிஞ்சிபுரம் இதி அடையப்பல சமீபவர்த்தி திரவிடேஷு கிஞ்சித் ரம்யம் நகரம் தஸ்மின் தவ தத் க்ஷேத்ரகர்பகிருஹே விராஜமானஸ்ய மூர்த்னி சிரசி புஷ்பநிச்சயம் புஷ்பாணாம் நிச்சயம் ஓகம் தாத்தும் சமர்ப்பயிதும் சமுத்யத்கரம் சமுத்யன் மகதா பிரயாசேன யதமானஹ கரஹாயஸ்ய தம் தஸ்மாதேவ கித்யந்தம் சோகமனுபவந்தம் சைவகுலோத்பவம் சைவானாம் சிவபக்திபராணாம் பிராமணானாம் குலே உத்பவஹ ஜன்ம யஸ்ய தம் பாலம் பிராமண வடுரூபதிருஷம் பிரம்மாணம் திருஷ்ட்வா ததியாம் தேன கிருதாம் பூஜாம் பகவன் மந்திர கர்ப்பகிருஹே க்ரியமாண அர்ச்சன கைங்கர்யம் भजन् स्वीकुर्बाणः स्वशिरः इति वाक्यशेषः, आनम्य अधः नमयन् आस्ते इत्यपि वाक्यशेषः। सः भूतभावनः आर्तत्राणपरायणः भगवान् गङ्गाधरः मे गतिः, कोऽयं बालकः, का तस्य कथा, अस्य च कथाम् इत्थमाहुः। पुरा हि ब्रह्मा केनचिच्छापेन भूम्यां मानुषं जन्म लेभे। तिरुविरिञ्चिपुरक्षेत्रस्थिते शिवालये अर्चनकैङ्कर्यं कुर्वतां ब्राह्मणानां कुले लब्धजन्मनः तस्य नाम शिवशर्मा इत्यासीत्। अनुपनीतस्य तस्य पितरि मृते सति तस्य वैरिणः बान्धवाः तदर्चनकैङ्कर्यं तस्मात् हठेन ग्रहीतुमैच्छन् इत्याह। परिहरत्स्वज्ञातिपक्षाकुलम् इति, परिहरतां कुलप्राप्तं शिवार्चनकैङ्कर्यं लुण्ठतां स्वज्ञातीनां पक्षेण समूहेन आकुलः व्याथितः। परिहरत्स्वज्ञातिपक्षाकुलः तम् अनुपनीतस्य तस्य वटोः आलयस्य पूजाकैङ्कर्ये अनधिकारित्वात् तस्मात् तत्परिहर्तुम् ऐच्छुः इति कथ्यते। भगवन्तं ध्यायत्यां तस्य मातरि भगवान् शिवः वृद्धब्राह्मणरूपधृक् शिवशर्माणमुपजगाम। गत्वा च तन्मन्दिरसमीपस्थितं ब्रह्मतीर्थं तं नीत्वा स्वयमेव उपनिनाय। उपनीय च तिरोबभूवस ब्राह्मणः, कृतोपनीतः सः शिवशर्मा ब्रह्मतेजा भासुरमुखः स्वगृहं प्रतिजगाम। अथ सः शिवालयं प्रविश्य यथाविधि सर्वमपि कैङ्कर्यं कर्तुमारेभे इत्युक्तम्। विरिञ्चिपुरमाहात्म्ये च एवमुक्तं, तस्मै दयानिधिर्देवः चन्द्रगङ्गोर्मिशीतलं नमयामास बालाय मौलिं बालेन्दुशेखरः ब्रह्मविष्ण्वादिकोटीरनीराजितपदाम्बुजं कोटीरं नमयामास भक्तानुग्रहकाम्यया इति। अनेन भाषणमिदं समापयामि। हरनम।

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த் கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் ஓம் ஓம். ஆதிகுரு சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரசங்க.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஹரி ஓம். பூஜ்ய மகாராஜிக்கு சரணம் பிரணாம். कुछ कारण से परम पूज्य माधवानंद जी महाराज कुछ दो दिन के बाद आने वाले हैं और 3 तारीख से पूज्य महाराज जी को हम सुनेंगे, माधवानंद जी महाराज को. और जो शिव महिमा सूत्र बहुत ही अच्छी तरह 5-6 दिन हमने श्रवण किया था, उसी को आगे बढ़ाते हुए महाराज जी को विनंती की कि ईश्वर की दया से 2 दिन और उपलब्ध अपने को मिल गए हैं, तो उसमें जो भी यहाँ बाकी श्लोक है उसको हम सुने और उसका जो ये पवित्र नवरात्रि मास है उसमें इसमें श्रवण करें. मैं महाराज जी से विनती करूँगा कि जो भी प्रवचन यहाँ है वह अपना शुरू करें. आप सबकी तरफ से मैं महाराज जी को वंदन करता हूँ. हरिओम.
3: ரிஷம் வாசம் பிரபதி மனோயஜு பிரபதி ஷாமி பிராணம் பிரபதி சக்ஷுஹ ஸ்ரோத்ரம் பிரபதி வாகோஜ ஸஹௌஜோ மயி ப்ராணாபானௌ ஜன்மேச்சித்ரம் சக்ஷுஷோ ஹ்ருதயஸ்ய மனிஷோ ஆதித்ருணம் ப்ரஹஸ்பதிரமே ததாது ஸன்னோ பவது புவனஸ்யஸ்பதி ஸன்னோ பவது புவனஸ்யஸ்பதி. ஓம் பத்ரம் கர்ணேபிஹ ஸ்ருணுயாமே தேவாஹ பத்ரம் பஸ்யே மாக்ஷவிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாகுஸஸ்தனோபிஹ வ்யசேமதேவஹிதம் யதாயோ ஸ்வஸ்தி ந இந்த்ரோ ப்ரிதஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நஹ பூஷா விஶ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தாரிக்ஷோ அரிஷ்டநே

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பது மைசூர் வி. ராமரத்னம் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்ரமணியன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 55. Thank you.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Maulav Ganga Shashankav Karacharanatale Sheetalanga Bhujangah Vame Bhage Dayardra Himagiritanaya Chandanam Sarvagatre Ittham Sheetam Prabhutam Tavakanakasabha Nathavodham Kvashaktih சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம் நித்யம் சிதானந்த ரூபம் நின்ஹுதாசேஷ லோகேஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்வராகேந்திர சாபம் கிருத்திவாசம் பஜே திவ்யசன்மார்க பந்தும் ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே நித்யம் சந்நிஹிதம் கிலா கலயிதும் க்ஷீராபிஷேகாதரம் ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்க்கே சஹாயம் ருணாம் ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம் ஸ்ரீமத் அப்பய்ய தீக்ஷிதேந்திர ரசிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய பஞ்சம ஸ்லோகஹ. ஸ்லோகேஸ்மின் ஸ்வ பாந்தவைஹி சிவாலயே பகவதர்ச்சாபூஜாக்கைங்கர்யஹரணரூபாமார்த்திமாபத்யமானஸ்ய த்ரவிடேஷு ஜாதஸ்ய கஸ்யசித் ப்ராஹ்மணவடோஹ ஆர்த்திஹந்தாரம் திருவிரிஞ்சிபுரக்ஷேத்ரஸ்தித்தம் பகவந்தம் மார்க்கசஹாயம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோகஹ.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் ஓம் ஓம். ஆதிகுரு சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரசங்க.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஹரி ஓம். பூஜ்ய மகாராஜிக்கு சரணம் பிரணாம். कुछ कारण से परम पूज्य माधवानंद जी महाराज कुछ दो दिन के बाद आने वाले हैं और 3 तारीख से पूज्य महाराज जी को हम सुनेंगे, माधवानंद जी महाराज को. और जो शिव महिमा सूत्र बहुत ही अच्छी तरह 5-6 दिन हमने श्रवण किया था, उसी को आगे बढ़ाते हुए महाराज जी को विनंती की कि ईश्वर की दया से 2 दिन और उपलब्ध अपने को मिल गए हैं, तो उसमें जो भी यहाँ बाकी श्लोक है उसको हम सुने और उसका जो ये पवित्र नवरात्रि मास है उसमें इसमें श्रवण करें. मैं महाराज जी से विनती करूँगा कि जो भी प्रवचन यह है वह अपना शुरू करें. आप सबकी तरफ से मैं महाराज जी को वंदन करता हूँ. हरिओम.
3: ரிஷம் வாசம் பிரபதி மனோயஜு பிரபதி ஷாமி பிராணம் பிரபதி சக்ஷு ஸ்ரோத்ரம் பிரபதி வாகோஜ ஸஹௌஜோ மயி ப்ராணாபானௌ ஜன்மே சித்ரன் சக்ஷுஷோ ஹ்ருதயஸ்ய மனிஷோ வாதி த்ருணம் ப்ரஹஸ்பதிரமே ததாது ஸன்னோ பவது புவனஸ்யஸ்பதி ஸன்னோ பவது புவனஸ்யஸ்பதி. ஓம் பத்ரம் கரணேபிஹி ஸ்ரீணுய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தைத்திரி உபநிஷத் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆனந்த அந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: கடக்தா ஹே ஏக் சப்கி ஆன்க் மே. ஏக் தோ க்யா ஹே, சப்கி ஆன்க் மே கடக்தா ஹே. ஓர் ஏக் தூசரா ஹே சோஹதா சுர சீஸ் பர். ஓர் தூசரே கி க்யா ஸ்தி ஹே, தேவதாவோ கே சிர் பர் ஹே சோஹாயமான் ஹோதா. ஓர் ஆகே சங்கேத் கர் தியா கி இஸ் பிரகார் சே ஹோதே ஹுவே ஹே கஹா மனே உஸ்கே குல் மே யே க்யா விசேஷதா ஹே ஜோ இஸ் பிரகார் கி ஸ்தி ஹே தோ ஹே படப்பன் கி கஸர் கர்கே ஆகே சங்கேத் கர் தியா. தோ யே சப் ஜோ ஹே கஹா ஹுவா ஜேசே ஏக் பௌதே பர், வேசே ஹி संसार को क्या कहा गया? ऊर्ध्व मूल तो क्या बतलाया गया? वृक्ष. एक ही वृक्ष है और एक ही वृक्ष में क्या है? देवता भी बैठे हुए हैं और असुर भी है, और दिति अदिति को लेकर के एक ही कश्यप से राक्षस भी हो गए और देवता